0: என் பாட்டன் முப்பாட்டங்களோட போய் சேரப்போறேன்.
1: இப்ப நான் மறுபடியும் அம்மா கற்பப்பையிலேயே படுத்துக்கிட்டேன். எல்லாரும் அம்மாவோட வயிற்றுக்குள்ள இருக்கிறப்ப தெரியுமாமே ஒரு இருட்டு.
2: அது இப்ப எனக்கு தெரியுது. கதகதப்பா இருக்கு.
0: நான் மறுபடியும் பிறந்து வருவேண்டா?
1: பத்திரமா பாத்துக்குங்க என் பறையை.

0: நாம இந்த மாதிரி வீட்டில் ஒரு ரெண்டு வருஷம் வாழ்ந்துருப்போப்பா.
1: ரெண்டு வருஷம், ரெண்டு மாதம், 18 நாள். இந்த 25 வருஷமும் திரும்ப திரும்ப அதை மட்டும்தான் நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன்.

0: ஃபேமிலி, வைஃப், குழந்தைங்க, அதை பத்தி எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்களே.
1: எல்லாம் இருந்தாங்க, இப்ப யாரும் இல்ல. இதுக்கு மேல ஒண்ணு கேட்காதீங்க பிளீஸ். இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் கடந்து வந்துட்டு இருக்க. கடந்து போறதுதானே வாழ்க்கை.
0: கரெக்ட் தான், கடந்து போறதுதானே வாழ்க்கை.

0: காளி சார், தலைவலி எல்லாம் சரியா போச்சா?
1: ஏ பாம்பு பாம்பு பாம்பு
2: பாப்பா புரிஞ்சு காம்பு.
3: அகலே FM 90.4 இது பாலக்காடு நெஞ்சின் குடிதாளம். கேட்டு கேட்டு கூட்டுகூடாம்.

0: ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം.
1: சென்னையில யாராவது சினிமால இருக்கிறான்னு சொன்னா ஒரு டைம்ல ஆட்டோமேட்டிக்கலி கோடம்பாக்கம் தான் மைண்டுக்கு வரும். ஏன்? பிகாஸ் ஸ்டுடியோஸ், ப்ரொடக்ஷன்ஸ், கம்பெனிஸ், டெக்னீஷியன்ஸ், ஆர்டிஸ்ட், சினிமா ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இந்த ஏரியால கிராஜுவலி கான்சென்ட்ரேட் ஆயிடுச்சு. ஆக்சுவலி கோடம்பாக்கம்ல ஃபர்ஸ்ட் ஸ்டுடியோ யார் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னு சொன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் ஹிஸ்டரி இருக்கு. ஸ்டார் கம்பெனிஸ் எஸ்டாப்ளிஷ்ட் பை ஏ ராமையா இன் 1946, அதுக்கப்புறம் விஜய் வாணி 1948 அண்ட் ஏவிஎம் இன் 1949. ஸோ இமேஜின் பண்ணுங்க, 1940s சென்னை, இன்னைக்கு நம்ம பார்க்குற பிசி கோடம்பாக்கம் இல்லை. ஸ்டுடியோ ஸ்லோலி கம்மிங் அப், film cameras, big sets, actors, technicians, light and people coming into the city with one dream, cinema la work pannu appdi anda ore oru aasaiyila neriya per vandirundanga, and that's how one neighborhood slowly becomes synonymous within an entire industry. அதனால தான் தமிழ் சினிமாக்கு காலிவுட்னு நிக்னேம் வந்தது, கோடம்பாக்கம் பிளஸ் ஹாலிவுட். ஸோ நெக்ஸ்ட் டைம் சம்படி சேஸ் காலிவுட், ஜஸ்ட் திங்க் அபவுட் த சென்னை நைபர்ஹுட் பிஹைண்ட் தட் வேர்ட். ஓகே, இப்போ ஸோ உங்களுக்கு சென்னையில் சினிமா ஹிஸ்ட்ரி கனெக்டட் பிளேஸ்ன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் என்ன ஞாபகம் வரும்? கோடம்பாக்கமா, வடபழனியா, மரீனாவா, இல்லை வேற ஏதாவது? சரி, இப்போ நம்ம அடுத்த பாட்டு கேட்டுட்டு திரும்பி வரலாம். இது அஹல்யா FM 90.4 அண்ட் திஸ் இஸ் ஆர்ஜி ஹீரா வித் யூ.

ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം. நம்ம சென்னையில டிராபிக்ல டிராவல் பண்ணும்போது ஜெமினி சர்க்கிள் நேம் கேட்காத ஆள் இருக்க மாட்டாங்க. பட் ஹாவ் யூ எவர் வண்டர்ட் வை ஜெமினி? இந்த நேமுக்கு சினிமா கனெக்ஷன் இருக்கு. தெர் வாஸ் ஒன்ஸ் அ மேஜர் ஃபிலிம் ஸ்டுடியோஸ், ஜெமினி ஸ்டுடியோஸ். 1940s எஸ் எஸ் வாசன் தான் இந்த ஸ்டுடியோ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. த ஸ்டுடியோ பிகேம் அன் இம்பார்ட்டன்ட் சென்டர் ஃபார் ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன்ஸ், மெயின்லி நம்ம சவுத் இந்தியா சினிமாவுக்கு. ஸோ அந்த ஜங்ஷன் பிகேம் நோன் அஸ் ஜெமினி சர்க்கிள் பிகாஸ் ஆஃப் த ஸ்டுடியோ. பொதுவாக நம்ம வந்து நாம நாளைக்கு ஜெமினி சர்க்கிளில் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஸ்போர்ட் எப்படி இந்த நேம் வந்ததுன்னு கண்டிப்பாக அவங்க யோசிக்க மாட்டாங்க. பட் பிஹைண்ட் தட் ஆர்டினரி சென்டென்ஸ் தெர் இஸ் ஆக்சுவலி அ ஃபிலிம் ஹிஸ்ட்ரி. நிறைய பேர் வந்து ஜோடியாக் சைன்லால ஜெமினின் பேர் வச்சாங்களோ அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படியெல்லாம் இல்லை. அந்த பேர் வந்தது ஜெமினி ட்வின்ஸ் இமேஜரி. அது வந்து எஸ் எஸ் வாசவனோட ஸ்டுடியோ லோகோ. ஸோ ஒன் லோகோ ஒன் ஸ்டுடியோ அண்ட் இவென்ச்சுவலி இது வந்து ஃபேமஸ் சென்னை லேண்ட்மார்க். So it became a part of the map of a city. So konje imagine pannunga oru studio close aayidchu but decades later and the studio oda name city traffic la daily use aayittu irukengiradhu. So adhu da interesting fact. Ippo adutha paattukana time idu Ahalya FM 90.4 and this is

ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം. സോ ഇന്ത്യൻ സിനിമ ഹിസ്റ്ററിയുടെ ബിഗ്ഗസ്റ്റ് നെയിംസ് AVM. AV മെയ്യപ്പനോട് സ്റ്റോറി ഇറ്റ് സെൽഫ് ഇസ് ലൈക്ക് എ മൂവി. സിനിമാക്ക് വരുന്നതിന് മുന്നാടിയേ ഹി വാസ് ഇൻവോൾവ് ഇൻ ഗ്രാമഫോൺ റെക്കോർഡ്സ് ആൻഡ് റെക്കോർഡഡ് മ്യൂസിക് അല്ല ആൻഡ് ഹി ഇവൻച്വലി മൂവ്ഡ് ഇൻ ടു ഫിലിം മേക്കിംഗ്. അത് അവങ്ങൾക്ക് ഇഷ്ടം വരുന്നതിനാല് അവങ്ക ഇവൻച്വലി ഫിലിം മേക്കിംഗ് ചൂസ് പണാങ്ക. ആൻഡ് ഹിസ് ജേർണി ഡിഡൻ ബിഗിൻ വിത്ത് ഇൻസ്റ്റന്റ് സക്സസ് എല്ലാം കിടയാത്. ഹിസ് ഏർലി ഫിലിംസ് ആറ്റ് ഫെയിലിയേഴ്സ് ഇരുന്നത്. ഇൻഫാക്ട് ഹിസ് ഏർലി ഫിലിം അലി അർജുന വാസ് ഷോട്ട് ഔട്ട്സൈഡ് മദ്രാസ്. അതുക്കപ്പുറം തന്നെ AVM എസ്റ്റാബ്ലിഷ്ഡ്. ദ ഒഫീഷ്യൽ AVM ഹിസ്റ്ററി என்ன சொல்றாங்கன்னா ஒரு பெர்மனன்ட் ஹோம் ஆஃப் AVM ஸ்டுடியோஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணது வடபழனியில ஒரு 10-acre ப்ராப்பர்ட்டி. அண்ட் அதுல இருந்து AVM became one of the most recognizable names in Indian film production. AVM வந்து சும்மா அப்படியே ப்ரொடியூஸ் பண்றது மட்டும் இல்ல, சினிமால நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் கூட பண்ணாங்க. டெக்னாலஜி சேஞ்ச் ஆகும்போது அடாப்ட் பண்ணாங்க, ரெக்கார்டிங் மெத்தட்ஸ் சேஞ்ச் ஆகும்போது எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணாங்க. அண்ட் AVM ஹிஸ்டரியில க்ளோஸ்லி கனெக்டட் வித் த டெவலப்மெண்ட் ஆஃப் த பிளேபேக் சிங்கிங். தமிழ் சினிமாவோட அந்த பிளேபேக் சிங்கிங்ல AVM ஹிஸ்டரி க்ளோஸா கனெக்ட் ஆயிருக்கு. And AVM-ஓட லெகசி இப்பவும் கண்டினியூ ஆயிருக்கு. அவங்களோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்றாங்கன்னா 177 ஃபிலிம்ஸ் அக்ரோஸ் மேஜர் இந்தியன் லாங்குவேஜஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் வென் யூ பாஸ் த்ரூ வடபழனி அண்ட் சீ த ஃபெமிலியர் நேம் AVM, ரிமெம்பர் பண்ணுங்க, இட்ஸ் நாட் சிம்பிளி ஒரு ஸ்டுடியோ நேம் கிடையாது, இந்தியன் சினிமா ஹிஸ்டரியோட ஒரு பெரிய சாப்டர். ஓகே, இப்போ ஒரு சூப்பரான பாடல் கேட்கறதுக்கான டைம். இது அஹல்யா FM 90.4 and this is RJ Hira with you. Stay tuned.

ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹലി എഫ് എം. വെൽക്കം ബാക്ക്. ഇപ്പൊ നമ്മളോട് നെക്സ്റ്റ് പ്ലേസ് വന്ന് വിജയവൗഹിനി സ്റ്റുഡിയോസ്. ഇന്ന് പേര് സിനിമാ ഹിസ്റ്ററിയിൽ ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1948 വിജയവൗഹിനി സ്റ്റുഡിയോസ് ഉറവാനത്. ഒരു കാലത്തില് ഇത് ഏഷ്യാവോട് ലാർജസ്റ്റ് ഫിലിം സ്റ്റുഡിയോസില് ഒന്നു சொல்லப்பட்டது. ഇപ്പൊ നമ്മ സ്റ്റുഡിയോസ് சொன்னா ஒரு ஷூட்டிங் ஃப்ளோர், கேமரா, லைட்ஸ் அவ்வளவுதான் நினைச்சுப்போம். ஆனா ஓல் ஸ்டுடியோ சிஸ்டம் அப்படி இல்ல. ஒரு பெரிய சினிமா ஸ்டுடியோனா அது ஆல்மோஸ்ட் ஒரு மினி சிட்டி மாதிரி. செட்ஸ் கிரியேட் பண்ண வொர்க் ஷாப்ஸ், காஸ்டியூம் டிபார்ட்மெண்ட்ஸ், மேக்கப், ப்ராப்ஸ், கேமரா எக்யூப்மெண்ட், சவுண்ட், எடிட்டிங், productions, பல workers, பல departments, எல்லாம் ஒரு ஹியூஜ் எக்கோ சிஸ்டம். அந்த காலத்தில் ஒரு மூவி ப்ரொடியூஸ் பண்ண இன்னைக்கு மாதிரி ஷூட்டிங் லொகேஷனுக்கு போய் கேமரா செட் பண்ணி மேக்கப் பண்ணி பேக்கப் பண்ணிட்டு வர்றது மட்டும் இல்லை, ஸ்டுடியோக்குள்ளேயே பல திங்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க. ஒரு பிளேஸ் செட் வேணுமா, ஸ்டுடியோக்குள்ளே பில்ட் பண்ணுவாங்க. வில்லேஜ் செட் வேணுமா, அதையும் கிரியேட் பண்ணுவாங்க. ஸ்ட்ரீட் செட் வேணுமா, அதையும் கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ ஆடியன்ஸ் ஸ்க்ரீனில் பார்க்குறது ஒரு வில்லேஜ், ஆனால் கேமரா ஆஃப் ஆனால் அது ஆக்சுவல் வில்லேஜ் இல்லை, ஸ்டுடியோ செட் தான். அதுதான் ஓல்ட் ஸ்கூல் ஃபிலிம் மேக்கிங்கோட மேஜிக். விஜயவாஹினி ப்ரொடக்ஷன்ஸ் ட்ரெடிஷன் தமிழ் சினிமா மட்டும் இல்லை, தெலுங்கு சினிமாவோடையும் ரொம்ப க்ளோஸ்லி கனெக்டட். மாயா பஜார், பத்தல பைரவி மாதிரி ஃபேமஸ் ப்ரொடக்ஷன்ஸ் இந்த சினிமா ட்ரெடிஷனோட சம்பந்தம் கொண்டவங்க. ஸோ சென்னை சினிமா ஹிஸ்டரினா தமிழ் சினிமா மட்டும்னு சொல்ல முடியாது. அட் ஒன் பாயிண்ட் சவுத் இந்தியன் சினிமாவோட ஒரு மேஜர் ஹப் சென்னை. டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ், டிஃப்ரெண்ட் ஆர்டிஸ்ட், டிஃப்ரெண்ட் ஸ்டோரிஸ் அண்ட் ஃபிலிம் மேக்கிங் எக்கோ சிஸ்டம் ஒரு சிட்டியில். இதுதான் சென்னையோட சினிமா இம்பார்ட்டன்ஸ். இப்போ அடுத்த பாட்டுக்கான டைம். இது அஹலி எஃப்எம் 90.4 அண்ட் திஸ் இஸ் ஆர்ஜி ஹீரா வித் யூ. ஸ்டே டியூன்டு.

ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം. சரி இப்போ கொஞ்சம் அன்எக்ஸ்பெக்டட் பிளேஸுக்கு போலாமா? ஸ்டுடியோ இல்ல, தியேட்டர் இல்ல, ப்ரொடக்ஷன் ஆஃபீஸ் இல்ல, ரயில்வே ஸ்டேஷன், கோடம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன். நம்ம ட்ரெயின்ல டிராவல் பண்ணும்போது ஸ்டேஷன் க்ரோஸ் பண்ணிட்டு போயிடும். ஆனா இந்த ஸ்டேஷனோட சரௌண்டிங்ஸ் பிளேஸ் டெக்கேட்ஸ்க்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சிருக்கீங்களா? ஓல்ட் ஃபிலிம் சம்டைம்ஸ் கிவ்ஸ் அஸ் அ கிளிம்ஸ். 1942 வந்த என் மனைவி படத்தோட விஷுவல்ல கோடம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் சரௌண்டிங்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்ததா ஹிஸ்டாரிக்கல் அக்கவுண்ட்ஸ் பாயிண்ட் அவுட் பண்ணுது. ட்ரீஸ், வாட்டர் பாடிஸ், ஹவுசஸ், பேடி ஃபீல்ட்ஸ். இன்னைக்கு நம்ம இமேஜினேஷன்ல கூட கோடம்பாக்கம்னா டிராஃபிக், பில்டிங்ஸ், பிஸி ரோட்ஸ் தான் வரும். ஆனா அப்போ கிரீன் லேண்ட்ஸ்கேப். இதுதான் ஓல்டு சினிமாவோட இன்னொரு பியூட்டி. சினிமா சம்டைம்ஸ் பிகம்ஸ் அ டைம் மெஷின். ஹிஸ்டரி புக்ல படிக்கும் போது ஒரு சிட்டி எப்படி இருந்ததுன்னு இமேஜின் பண்ண கஷ்டமா இருக்கும். ஆனா ஓல்டு மூவிஸ்ல அந்த ரோடை பார்த்தா வாவ், இந்த பிளேஸ் இப்படி இருந்துச்சா அப்படின்னு நம்மளுக்கு ஷாக் ஆகும். ஸோ ஒரு ரயில்வே ஸ்டேஷன், ஒரு ரோடு, ஒரு ஓல்டு பில்டிங், ஒரு பஸ், ஒரு மார்க்கெட், இந்த மாதிரி ஆர்டினரி திங்ஸ் கூட ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கு ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்டா மாறி. அதனால ஓல்டு பிலிம்ஸ் ஜஸ்ட் என்டர்டெயின்மெண்ட் பார்க்க கூடாது. சம்டைம்ஸ் அது நம்ம சிட்டியோட ஓல்டு போட்டோகிராஃப்ஸ் மாதிரி. ஆனா அதே கேமரா தெரியாம ஒரு சிட்டியோட ஹிஸ்டரியும் ரெக்கார்ட் பண்ணிடும். ஸோ நெக்ஸ்ட் டைம் ஓல்டு தமிழ் மூவிஸ் பார்க்கும்போது ஹீரோ என்ன பண்ணாருன்னு மட்டும் பார்க்காம பேக்ரவுண்ட்ல என்ன இருக்குன்னு கொஞ்சம் அப்சர்வ் பண்ணுங்க. ரோட்ஸ் எப்படி இருக்கு, பில்டிங்ஸ், வெஹிக்கல்ஸ், பீப்புள் என்ன ட்ரெஸ் பண்ணிருக்காங்க, அப்பதான் புரியும் சினிமா ஸ்கிரீனுக்கு பின்னாடி ஒரு ஓல்டு சென்னையும் இருக்குன்னு. ஸோ இப்போ அடுத்த பாட்டுக்கான டைம். இது அகல்யா FM 90.4 and this is RG Hira with you. Stay tuned.

0: ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹലി എഫ് എം. ഇപ്ப நாம கோடம்பாக்கம்ல இருந்து கொஞ்சம் சிட்டி சென்டர் பக்கம் மூவ் ஆகலாம். மவுண்ட் ரோட் அப்படின்னா நம்ம அண்ணா சாலைன்னு கூப்பிடுற ரோட். சென்னை சினிமா ஹிஸ்டரியில இந்த ரோடுக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேஸ் இருக்கு. ஒரு காலத்துல இங்க தியேட்டர்ஸ் ரொம்ப ஃபேமஸ். கேட்டி, எல்ஃபன் ஸ்டோன், ஆனந்த், சாந்தி. சினிமா பாக்குறது மட்டும் இல்ல, இந்த தியேட்டர் தெம்செல்ஸ் ஒரு சோசியல் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இருந்தது. எஸ்பெஷலி ஓல்டு சென்னையில ஒரு புது படம் ரிலீஸ் ஆகும்போது தியேட்டர் பக்கம் இருக்கிற கிரவுட், போஸ்டர்ஸ், கட் அவுட்ஸ், டிக்கெட் கவுண்டர் கியூ, பிளாக்ல டிக்கெட் கிடைக்குமான்னு பாக்குற பீப்புள், இதெல்லாம் சினிமா கல்ச்சரோட ஒரு பார்ட். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் மேட்டர், அண்ணா சாலை இட் செல்ஃப் பல தமிழ் சினிமா சீன்ஸ்ல நாம பாத்திருப்போம். ரோட், அந்த பில்டிங்ஸ், டிராபிக், ஃபிளைஓவர், சிட்டி கிரவுட், சென்னையா காட்டுற எஸ்டாப்ளிங் ஷார்ட்ஸுக்கு இந்த பிளேசஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு. ஸோ நம்ம சினிமால ஒரு சீன் பார்க்கும்போது இது எங்க எடுத்திருப்பீங்கன்னு யோசிப்போம். ஆனா சில சீன்ஸுக்கு லொகேஷன் தேட வேண்டாம், நம்ம சென்னை ரோடையே ஒரு கேரக்டர் மாதிரி இருக்கும். இப்போ அடுத்த பாட்டுக்கான டைம். இது அஹலி எஃப்எம் 90.4 and this is RG Hira.
1: நக நக நக தின தின தின நக நக நக தக தான தான தான திகிட திகிட தகித தான தக தான திகித நக தி தி தி தான தான கெந்தடான தான தான கெந்தடான தான தான கெந்தடான அதிட வனிதா அபிநய ராஜா கோகுல பாலா கோடி பிரகாஷா விரக நரக ஸ்ரீ ரட்சகமாலா எத்தனை முறை நான் ஏங்கிச்சாவே இத்தவணை என ஆட்கொள்வாயா சூடிய வாடல் சூடிய வாக்கள வாடிய சிந்தை துரும்பத்தா பூதகியாக பணித்திடுவாயா பாவை விரகம் பருகிடுவாயா ஆயர்தம் மாயா நீவா ஆயர்தம் மாயா

ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം. വെൽക്കം ബാക്ക്. ചെന്നൈ സിനിമ ഹിസ്റ്ററിയിൽ ഒരു തിയേറ്റർ പേര് ரொம்ப ഇൻട്രസ്റ്റിംഗ്, ഗേറ്റി തിയേറ്റർ. മൗണ്ട് റോഡിലെ இருந்த இந்த தியேட்டர் மட்ராஸோட ஏர்லி சினிமா கல்ச்சருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் லேண்ட்மார்க். இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங் இன்சிடென்ட்டும் இருக்கு. 1938 தியாகபூமி ரிலீஸ் ஆன சமயத்துல படம் பேன் ஆகலான்னு ஒரு சிச்சுவேஷன். அந்த படம் பார்க்க மக்களோட இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அதிகம். கேட்டி தியேட்டர்ல ஸ்கிரீனிங் நடக்கும்போது கிரவுட் அவ்வளோ அதிகம். பேனோட சர்வ் பண்ண வந்தவங்களுக்கு கூட அந்த ரஷ்ல தியேட்டருக்குள்ள ரீச் பண்ண முடியாத சிச்சுவேஷன் வந்ததுன்னு ஹிஸ்டரி அக்கவுண்ட்ஸ் உள்ளது. ஸோ சினிமா ஹிஸ்டரியில பொலிட்டிக்ஸ், சொசைட்டி, பப்ளிக் எமோஷன் இதெல்லாம் எப்படி சினிமாவோட ஜேர்னி கூட கனெக்ட் ஆகுதுன்னு காட்டுற ஒரு ஸ்மால் எக்ஸாம்பிள் இது. ஸோ ஒரு தியேட்டர் ஜஸ்ட் ஸ்கிரீன் வச்சு படம் காட்டுற பில்டிங் இல்லை. சில தியேட்டர்ஸ்க்கு சிட்டி ஹிஸ்டரியோட மெமரிஸ் அட்டாச்சா இருக்கும். ஃபர்ஸ்ட் டேட், ஃபேமிலியோட ஃபர்ஸ்ட் மூவி, ஃப்ரெண்ட்ஸோட ஃபர்ஸ்ட் ஷோ, ஃபர்ஸ்ட் டே, ஃபர்ஸ்ட் ஷோ, இன்டர்வெல்னா சமூசா சாப்பிட்றது, அவுட் சைட் தியேட்டரில் வெயிட்டிங், இந்த மெமரிஸ் தான் ஒரு தியேட்டரை நம்மளுக்கு ஸ்பெஷலாக மாற்றுது. ஸோ இப்போ உங்களோட மனசுலையும் நிறைய தியேட்டர் மெமரிஸ் வந்து போகும், அது சகஜந்தா. இப்பனா அடுத்த பாட்டுக்கான டைம். இது அஹல்யா எஃப்எம் 90.4 அண்ட் திஸ் இஸ் ஆர்ஜி ஹீரா வித் யூ.

0: ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹലി എഫ് എം.
1: சென்னையில சினிமா பத்தி பேசும்போது நாம ஒரு இன்ட்ரெஸ்டிங் பிளேஸ மிஸ் பண்ணக்கூடாது. அதுதான் எம்ஜிஆர் பிலிம் சிட்டி. தரமணியில இருக்கிற ஒரு பிலிம் ரிலேட்டட் லேண்ட்மார்க். 1990s தமிழ்நாடு கவர்மெண்டோட இனிஷியேட்டிவ்ல உருவாக்கப்பட்ட இந்த பிலிம் சிட்டிக்கு லெஜெண்டரி ஆக்டர் அண்ட் ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் எம் ஜி ராமச்சந்திரனோட பெயர் வைக்கப்பட்டது. ஒரு சினிமா ஷூட்டுக்கு ஒரு வீடு வேணும், ஒரு பிளேஸ் வேணும், இல்ல ஒரு பேலஸ் வேணும், ஒரு வில்லேஜ் ஸ்ட்ரீட் வேணும், ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வேணும், ஒரு ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி ஒரு செட்டப் வேணும். இதெல்லாம் ஒவ்வொரு லொகேஷன்லயும் தேடாம ஒரு பிலிம் சிட்டிக்குள்ள டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் செட்ஸ் அண்ட் ஷூட்டிங் ஃபெசிலிட்டிஸ் கிரியேட் பண்ண முடியும். அதனால எம்ஜிஆர் பிலிம் சிட்டின்னு சொன்னேன். ஒரு பில்டிங் மட்டும் சினிமா கிரியேட் பண்ற ஒரு ஸ்பேஸ். நம்ம ஸ்கிரீன்ல பாக்குற ஒரு சீனுக்கு பின்னாடி எவ்வளவு ப்ரிப்பரேஷன் இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஒரு ஆர்டினரி ரூம் பார்த்தா அது நம்மளுக்கு ஜஸ்ட் ஒரு ரூம். ஆனா பிலிம் மேக்கருக்கு அது ஒரு ஹாஸ்பிடல் ரூமா இருக்கலாம், போலீஸ் ஸ்டேஷனா இருக்கலாம், ஹீரோவோட ஹவுஸா இருக்கலாம், ஒரு டிஃபரெண்ட் டைம் பீரியடோட லொகேஷனா கூட இருக்கலாம். சோ செட் டிசைனோட மேஜிக் அதுதான். ரியல் லைஃப்ல இல்லாத ஒரு வேர்ல்ட சினிமாக்காக கிரியேட் பண்ணுவாங்க. எம்ஜிஆர் பிலிம் சிட்டியோட இன்ட்ரெஸ்டிங் பார்ட் என்னன்னா, சினிமாவில் பாக்குறது மட்டும் இல்ல, சினிமா எப்படி கிரியேட் ஆகுதுன்னு இமேஜின் பண்ண முடியற ஒரு பிளேஸ். இன்னைக்கு டெக்னாலஜி ரொம்ப டெவலப் ஆயிடுச்சு. கிரீன் ஸ்கிரீன், சிஜிஐ, விஎஃப்எக்ஸ், டிஜிட்டல் செட்ஸ், ஈவன் வர்ச்சுவல் ப்ரொடக்ஷன்ஸ், இப்படி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆனால் பிசிக்கல் செட்ஸோட சாம் இன்னும் தனியாக தான் இருக்கு. ஸோ ஒரு செட்டுக்குள்ள நடந்து போனா இது நிஜமா ஆர் இல்லை சினிமாக்காக கிரியேட் பண்ணதா, ஒரு செகண்ட் கன்ஃபியூஸ் ஆகலாம். அதுதான் சினிமாவோட மேஜிக். ஸோ நம்ம தியேட்டரில் பார்க்குற 2.5 hours பின்னாடி கேமராக்கு முன்னாடி நடிக்கிற ஆக்டர்ஸ் மட்டும் இல்லை, செட் டிசைனர்ஸ், ஆர்ட் டிரெக்டர்ஸ், கார்பெண்டர்ஸ், பெயிண்டர்ஸ், லைட்டிங் டெக்னீஷியன்ஸ், மேக்கப் ஆர்டிஸ்ட், காஸ்டியூம் டீம், கேமரா க்ரூ, சவுண்ட் டீம், இப்படி ஒரு பெரிய டீமோட ஒர்க் இருக்கு. ஸோ எம்ஜிஆர் பிலிம் சிட்டி நம்மளுக்கு ரிமைண்ட் பண்றது என்னன்னா, சினிமானா ஆக்டர்ஸ் மட்டும் இல்ல, ஒரு என்டையர் டீமோட இமேஜினேஷன் அண்ட் ஹார்ட் ஒர்க். ஒரு பிளாங்க் ஸ்பேஸ் அது பிலிம் மேக்கரோட இமேஜினேஷன்ல ஒரு கம்ப்ளீட் வேர்ல்டா மாறிடும். அதுதான் சினிமா. ஸோ இப்ப அடுத்த பாட்டுக்கான டைம். இது அகலி எஃப்எம் 90.4 அண்ட் திஸ் இஸ் ஆர்ஜி ஹீரா வித் யூ. ஸ்டே டியூன்ட்.

0: ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം. വെൽക്കം ബാക്ക്. ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்த சென்னை தியேட்டர்ல உட்கார்ந்து சினிமா பார்க்குற சென்னை மட்டும் இல்லை, கோடம்பாக்கமோட ஸ்ட்ரீட், அண்ணா சாலையோட தியேட்டர்ஸ், கோடம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன், கேட்டி தியேட்டர், வடபழனியோட பேக் ஸ்டேஜ் வேர்ல்ட், இதெல்லாம் சேர்ந்தது தான் சிட்டி பிஹைண்ட் சினிமா. சினிமா ஸ்க்ரீன்ல நம்மளுக்கு ரெண்டு மணி நேரம் மேலே ஒரு ஸ்டோரி தெரியும். ஆனால் அந்த ஸ்க்ரீனுக்கு பின்னாடி தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ், இயர்ஸ் ஆஃப் ஹார்ட் ஒர்க் அண்ட் கவுண்ட்லெஸ் ட்ரீம்ஸ் இருக்கும். ஒரு என்டையர் சிட்டியோட கான்ட்ரிபியூஷன் இருக்கும். அதனால சென்னையில் சினிமா தியேட்டருக்குள்ள மட்டும் இல்ல, சென்னையோட ஸ்ட்ரீட்ஸ்லயும் சினிமா இருக்கு. ரோட்ல, தியேட்டர்ல, ரயில்வே ஸ்டேஷன்ல, ஓல்ட் பில்டிங்ஸ்ல, ஒரு ஸ்டுடியோ பக்கத்துல, மேபி நம்ம நடந்து போற ஒரு ஆர்டினரி ஸ்ட்ரீட்ல கூட. சோ ஒரு ஒரு சினிமா மெமரி இருக்கலாம். இதுதான் நம்ம சென்னை. சினிமாவை பார்த்த சிட்டி இல்ல, சினிமாவை வளர்த்தன சிட்டி. சோ இப்போ இதை சொல்லிக்கிட்டு உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது ஆர்ஜி ஹீரா. இவ்வளவு நேரம் இது நம்ம நேரம் கேட்டு என் கூட சேர்ந்த எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு பை, டேக் கேர் அண்ட் லவ் யூ ஆல்.
1: பரிசுத்தியுடையும் பாரம்பரியத்தின் பொன்னின் திலக்கம் பாலதண்டபாணி ஜுவல்லர்ஸ், BIS 916 ஹால்மார்க் ஸ்வர்ண ஆபரணங்களுடையும், தமிழ்நாடு ஹால்மார்க் வெள்ளி ஆபரணங்களுடையும் விபுலமாய சேகரவும் பணிக்கூலியில் இளவும் பாலதண்டபாணி ஜுவல்லர்ஸ், கொழிஞ்சாம்பாற, பாலக்காடு.
0: സ്വപ്ന തുല്യമായ ഒരു വീട് എല്ലാവരുടെയും ആഗ്രഹമാണ്. നിങ്ങളുടെ സങ്കല്പങ്ങളിലെ ഭവനത്തിന് രാജകീയ പ്രൗഢി നൽകുവാൻ ദൃശ്യ മാർബിൾസ് എന്നും നിങ്ങൾക്കൊപ്പം. അന്താരാഷ്ട്ര ബ്രാൻഡുകളുടെ പ്രീമിയം കളക്ഷനുകൾ മുതൽ ഓരോ സാധാരണക്കാരന്റെയും ബഡ്ജറ്റിനിണങ്ങുന്ന ആകർഷകമായ ടൈലുകൾ വരെ ഒരുക്കിയിരിക്കുന്നു. 40,000 ചതുരശ്ര അടിയിൽ കേരളത്തിലെ ഏറ്റവും വലിയ ഷോറൂമായ ദൃശ്യയിൽ 10,000 ചതുരശ്ര അടിയിൽ വിസ്മയമൊരുക്കുന്ന സാനിറ്ററി ഉൽപ്പന്നങ്ങളുടെ അതിവിശാലമായ ശേഖരവും ഒരുക്കിയിരിക്കുന്നു. ഗുണമേന്മയിൽ വിട്ടുവീഴ്ചയില്ലാത്ത പാരമ്പര്യം, വിശ്വസ്തത. നിങ്ങളുടെ വീടിന് ദൃശ്യ ഭംഗിയേകാൻ ദൃശ്യ മാർബിൾസ്, അച്ചുമൂർത്തിമംഗലം, വടക്കഞ്ചേരി, ഗവൺമെന്റ് കോളേജിന് സമീപം, ചിറ്റൂർ.
2: ഉങ്കൾ വാഴ്ക്കയിൻ ഒവ്വൊരു തരുണത്തിലും തങ്കലക്ഷ്മി ചിറ്റ് ഫണ്ട്സ് പ്രൈവറ്റ് ലിമിറ്റഡ് സിൻസ് 1962.

0: என் பாட்டன் முப்பாட்டங்களோட போய் சேர போறேன்.
1: இப்ப நான் மறுபடியும் அம்மா கர்ப்பப்பையிலேயே படுத்துக்கிட்டேன். எல்லாரும் அம்மாவோட வயிற்றுக்குள்ள இருக்கிறப்ப தெரியுமாமே ஒரு இருட்டு.
2: அது இப்ப எனக்கு தெரியுது. கதகதப்பா இருக்கு.
0: நான் மறுபடியும் பிறந்து வருவேண்டா?
1: பத்திரமா பாத்துக்கங்க என் பறையை.